0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: சாது வாஸ்வானி. பெரும் பணக்காரர் ஒருவர் அவரிடம் வந்தார். அவரது கையில் பெரியதொரு பை, அந்த பை நிறைய பணம். வாஸ்வானியிடம் கொடுத்துவிட்டு சொன்னார், நீங்கள் சுயநலமற்றவர் என எனக்கு தெரியும். இதோ இந்த பெரும் பணத்தை வைத்து ஓர் ஆலயம் கட்டுங்கள். ஒரு வருடம் கழித்து வந்து பார்க்கிறேன். கொடுத்துவிட்டு போய்விட்டார். வாங்கிய வாஸ்வானி இறைவன் முன்னிலையில் சிந்தித்தார், முடிவுக்கு வந்தார். அடுத்த நாள் முதல் அந்த பணத்தை வைத்து ஏராளமான ஏழை எளியவருக்கு, பசியோடு வந்தவருக்கு, அனாதை குழந்தைகளுக்கு, நொந்து போய் கிடந்த நோயாளிகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார். வாடி வதங்கி வந்தோர் அனைவரும் வயிறார உண்டு உறங்கிவிட்டு சென்றனர். உபகாரியை உளமாற வாழ்த்து விட்டு சென்றனர். சொன்னபடி பணம் கொடுத்தவர் ஆசையோடு வந்து நின்றார் அடுத்த வருடமே ஆலயத்தை பார்க்க. சாது வாஸ்வானி விளக்கினார், வாருங்கள் செல்வந்தரே, நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்துதான் ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறேன். காட்டினார், பசியால் பற்றி எரியும் வயிறுதான் அந்த ஆலயம். ஏழைகளின் வயிறுதான் ஆண்டவரின் ஆலயம், கடவுளின் ஆலயம். வந்தவர் பார்த்தார், பரவசமாகி நின்றார். இன்னொரு பை நிறைய பணத்தையும் தந்துவிட்டு போனார். அங்கே ஆலயம் கட்ட பணம் தந்தவரும் ஆலயம் கட்டியவரும் ஆலயங்களாகி நின்றார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் பரிமாறிக்கொண்டிருந்தார், பசியாறிக்கொண்டிருந்தார். கோடிக்கணக்கான குழந்தைகள் கொலை பட்டினியாய் மடிந்து போய் கிடக்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே கோவில்களா? கோமகன் அதிலே குடிகொள்வாரோ? விசுவாசிகளின் வயிறு நிரம்பினால்தானே ஆலயமும் நிரம்பும். ஆண்டவனின் அன்றாட அருள் அவர் தரும் அன்றாட உணவிலே.
2: விவிலிய தேடல்கள்.

இன்றைய திருப்பாடல் பகுதி நமக்கு சொல்லும் செய்தி என்ன? திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்வது, இஸ்ரேல் மக்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அங்கு விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை பதிவு செய்கிறது. நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட பகுதிக்கு முந்தைய வசனங்கள், முற்காலத்தில் தங்கள் மூதாதையரை இறைவன் எவ்வாறு வழிநடத்தார், பாதுகாத்தார் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஆனால் இன்றைய வசனங்களிலே முற்காலத்தில் இறைவன் செய்த வல்ல செயல்களை நினைத்து பார்த்துவிட்டு தற்போது தாங்கள் படும் துன்பங்களை, துன்பச் சூழ்நிலைகளை பின்வருமாறு எடுத்து கூறுகின்றனர். இறைவனின் பிரசன்னம் எங்களோடு இல்லை, அதனால் புறமுதுகிட்டு ஓடச் செய்தார், எதிரிகள் மற்றும் வேச்சினத்தாரின் பழிப்புரைக்கு உள்ளானோம், மானக்கேடும் அவமானமும் தங்களை மூடுகின்றது, இறுதியாக தங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் நீக்க இறைவனிடம் ஜெபிக்கின்றனர். ஆம், இறைவே சீவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருவது, நம்முடைய துன்பங்கள், அவமானங்கள், கவலைகளை பற்றி இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் எடுத்து கூறுகின்றனர். ஆனால் கடவுளை பற்றி யாரிடமும் புலம்பவில்லை, முறையிடவில்லை. நமக்கான பாடமும் இன்றைக்கு அதுவாகத்தான் இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு வரும் துன்பங்கள், கவலைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் புலம்புவர்களாக, அதுவும் கடவுளை பற்றி புலம்புவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த துன்பங்களை தர வேண்டும், எனக்கு மட்டும் இந்த துயரங்களை தர வேண்டும் என்று கடவுளை பற்றி மற்றவரிடம் நாம் முறையிடுவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கடவுளை பற்றி கடவுளோடு சொல்பவர்களாக சில நேரங்களிலே இல்லாமல் போகிறோம். நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய மாட்சி வேறு, கடவுளுடைய திட்டங்கள் வேறு என்பதை நாம் உணர மறுக்கின்றோம். இறைவேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடவுளுடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி எடுக்கணுமே தவிர, நாம் அவற்றை பற்றி புலம்பி தவித்து அதை பற்றி நாம் ஏக்கங்களோடு இருப்பது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க போவதில்லை. ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இஸ்ரேல் மக்களும் அன்றைக்கு செய்தார்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளதாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளுடைய அனுசரணை அவர்களோடு இல்லை என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்ததால் கடவுளிடம் வந்து அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தெரிவிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மற்றவர்களிடம் கடவுளை பற்றி புலம்புகின்றோம். ஆனால் நம்மை பற்றி கடவுளுக்கு தெரிந்திருந்தும் கூட நாம் எவ்வாறு கடவுளோடு அதை பகிர்வதற்கு நாம் முனைகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அது கடவுளுடைய சித்தமாக, கடவுளுடைய திருவுளமாக எண்ணி அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள், துயரங்களிலிருந்து வெளிவர முடியும். அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து தரக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதை நமக்கு இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நான் எந்த அளவிற்கு என்னுடைய துன்பங்கள், துயரங்களை ஏற்றுக்கொண்டு அது அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக, என் வழியாய் கடவுள் மற்றவர்களுக்கு ஒரு மகிமையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது அது ஒரு மிக அழகான ஏற்பாக மாறுகின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த கவலைகள், துன்பங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஐயன் வள்ளுவரணி குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும், குறள் 622 சொல்லுவது போல, ஒருவனுக்கு துன்பம் வெள்ளம் போல வந்தாலும் அறிவுடைய ஒருவன் இறைவனின் பாதுகாப்பை நம்பி இறைவனிடம் வேண்டி அவரின் வழிநடத்ததின்படி செயல்படுகின்ற போது அது நீங்கிவிடும். ஆம், நாம் இறைவனுடைய பாதுகாப்பை ஏற்று
அவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற பொழுது எடுக்கின்ற பொழுதும் நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் நீங்கி இறைவனோடு பயணிக்கக்கூடிய நல்லதொரு மக்களாக வாழ்வோம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆகவே சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுபவர்களாக மாறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், கவலைகள், அவமானங்கள் கண்டு மனம் கலங்கி துவண்டு விடாமல் உம்முடைய கரங்கள் எம்மை எப்போதும் பாதுகாக்கின்றன, வழி நடத்துகின்ற என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தந்து ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.

0: செய்திகள்.
1: பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடுத்துறையும் ஆயுர் மாமன்றத்தின் பொது செயலகமும் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூட்டியுள்ள உலகளாவிய குடும்பங்களின் சந்திப்பிற்கான ஆயத்த ஆவணமான கருப்பொருள் கட்டமைப்பை வெளியிட்டுள்ளன. 2026 ஆண்டு அக்டோபர் 7 நாள் முதல் 14 நாள் வரை வத்திக்கானில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் கிழக்கு கத்தோலிக்க திருவைகளின் தலைவர்களும் உலக நாடுகளின் ஆயர்கள் பேரவையின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். 2026 ஆண்டு மார்ச் 19 நாளன்று திருத்தந்தை அவர்கள் அறிவித்த இந்த சந்திப்பு அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூத அறிவுரை மாடலின் 10 ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறுகிறது. வேகமாக மாறிவரும் இன்றைய உலக சூழலில் குடும்பங்களுக்கு நற்செய்தி இன்னும் பயனுள்ள முறையில் எடுத்து செல்வதற்கான வழிகளை அனைவரின் அனுபவங்களையும் கருத்துகளையும் கேட்டறிந்து ஆயர் மாமன்ற பணியிலான கூட்டு பகுத்தறிவின் மூலம் ஆராய்வதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கர்தினால்கள் பேரவை கூட்டத்தில் குடும்பங்களின் இன்றியமையாத பங்கை மீண்டும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், குடும்பங்கள் வலுவாக இருக்கும்போது அங்கு நல்லுறவு, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை வளர்கின்றன என்றும், குடும்பங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது அதன் தாக்கம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சில குடும்பங்களுக்கும் இந்த சந்திப்பில் பங்கேற்று தங்களது வாழ்வியல் அனுபவங்களையும் இறை நம்பிக்கை பயணத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் அறிவித்தார்.
2: கைதிகளின் மாண்பிற்கு கூடுதல் மதிப்பளிக்க வேண்டும் என்றும், நாம் கைதிகளை நடத்தும் விதம் கடவுளோடு நமக்கு இருக்கும் உறவின் அளவுகோலாகும் என்றும் கூறியுள்ள பேராயர் சாமுவேல் அவர்கள், அவர்களின் துன்பங்களை நாம் புறக்கணிப்பது கிறிஸ்துவையே புறக்கணிப்பதற்கு சமம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாத இறுதியில் வெளியிடப்பட்ட ஆயரின் அருள்பணி மடலில் கேமரூனின் நீதி மற்றும் சிறைத்துறை அமைப்புகளில் நிலவும் அமைப்பு சார்ந்த அநீதிகளை கடுமையாக கண்டித்த பேராயர் அவர்கள், சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டி, இந்த மடல் சர்ச்சையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மாறாக ஆயர் என்ற முறையில் உள்ள அக்கறை மற்றும் இரக்கத்தின் வெளிப்பாடாகவே எழுதப்பட்டது என்றும் கூறியுள்ளார். காரணமற்ற கைதுகள், இரகசிய தடுப்பு காவல்கள், தனிமை சிறைவாசம், ஊழல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் தொடர்ச்சியான மீறல்கள் ஆகியவற்றை பேராயர் அவர்கள் பகிரங்கமாக கண்டித்துள்ளார். கைது செய்வதற்கான ஆணை இல்லாமல் காவலில் வைக்கப்பட்டு காணாமல் போனவர்களின் அவல நிலையை சுட்டிக்காட்டிய பேராயர் அவர்கள், இவர்களின் குடும்பத்தினர் எவ்வித தகவலும் கிடைக்காமல் வீணாக தேடி அலைகின்றனர் என்றும் கூறியுள்ளார்.
1: கொலம்பியா ஆயர் பேரவையின் 121 நிறைவு பேரவை ஆயர் மாமன்ற மற்றும் மறைப்பணி கண்ணோட்டத்தில் குருத்துவத்திற்கான ஆரம்ப உருவாக்கம் என்ற கருப்பொருளின் கீழ் ஜூலை 6 முதல் 10 வரை போகோட்டாவில் நடைபெற்று வருகிறது. குறைந்து வரும் குருத்துவ அழைத்தல்களுக்கும் திரு அவை எதிர்கொள்ளும் புதிய சவால்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் குருத்துவ உருவாக்கத்தை வலுப்படுத்துவதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 90 ஆயர்களுடன் குருத்துவ கல்லூரிகளின் அதிபர்கள், உருவாக்க பொறுப்பாளர்கள், குருத்துவ மாணவர்கள், துறவர் ஆண்கள் மற்றும் பெண்கள், பொது நிலையினர் ஆகியோரும் பங்கேற்று எதிர்கால குருக்களை எவ்வாறு சிறப்பாக உருவாக்குவது என்பது குறித்து கேட்டறிதல், பகுத்தறிதல் மற்றும் ஆயர் மாமன்ற பாணியிலான ஒத்துழைப்பின் வழியாக கலந்துரையாடும் வருகின்றனர். குருத்துவ உருவாக்கம் என்பது அருட்பொழிவுக்கு பின்னர் தொடங்கும் ஒன்று அல்ல, அதற்கு முன்பே ஆரம்பமாகும் வாழ்நாள் முழுவதுமான பயணம் என்றும், அது எதிர்கால குருக்களின் மனிதனையும் ஆன்மீகம், அறிவாற்றல் மற்றும் மெய்ப்பு பணித்திறன் ஆகியவற்றை முழுமையாக வளர்க்க வேண்டும் என்றும் ஆயர்கள் வலியுறுத்துள்ளனர். மேலும் இன்றைய சமூக கலாச்சார, டிஜிட்டல் மற்றும் மெய்ப்பு பணிசார் சவால்களையும் உருவாக்க பணியில் கருத்தில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினர். இக்கூட்டத்தின் முக்கிய அம்சமாக குருத்துவ உருவாக்கத்திற்கான தேசிய வழிகாட்டிய ஆவணமான ரேஷியோ நேஷனலிஸை உலகளாவிய திரு அவையின் ஆயர் மாமன்ற பயணத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கும் பணியும் இடம்பெற்று வருகிறது.
2: ஐக்கிய நாடுகள் சிறுவர் நல அமைப்பான யூனிசெஃப் வெளியிட்டுள்ள தகவலின்படி, 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சூடானில் நடைபெற்று வரும் ஆயுத மோதல்களால் குறைந்தது 330 குழந்தைகள் உயிரிழந்தோ அல்லது காயமடைந்தோ உள்ளனர். இதில் டார்பூர் மற்றும் கோர்டோபான் பகுதிகளில் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அல் ஒபைத் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. 2026 மே மாதம் முதல் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் பிற தாக்குதல்களால் 35 மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 18 குழந்தைகள் உயிரிழந்ததுடன் 17 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வயது 2 மாதம் முதல் 17 வயது வரை உள்ளது. மொத்த குழந்தைகள் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்த சம்பவங்களில் ஏறக்குறைய 60 விழுக்காடு ட்ரோன் தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் சந்தைகள் சேதமடைந்துள்ளதால் அத்தியாவசிய சேவைகளும் மனிதாபிமான உதவிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அல் ஒபைத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏறக்குறைய 500,000 பொதுமக்கள் ஆபத்தான சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள யூனிசெப் அமைப்பின் சூடான் பிரதிநிதி ஷெல்டன் எய்ட் அவர்கள், வன்முறை, இடம்பெயர்வு மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை ஆகியவற்றின் முடிவில்லாத சுழற்சி குழந்தைகள் சிக்கி தவிப்பதாக கவலை தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: சாது வாஸ்வானி. பெரும் பணக்காரர் ஒருவர் அவரிடம் வந்தார். அவரது கையில் பெரியதொரு பை. அந்த பை நிறைய பணம். வாஸ்வானியிடம் கொடுத்துவிட்டு சொன்னார், நீங்கள் சுயநலமற்றவர் என எனக்கு தெரியும். இதோ இந்த பெரும் பணத்தை வைத்து ஓர் ஆலயம் கட்டுங்கள். ஒரு வருடம் கழித்து வந்து பார்க்கிறேன். கொடுத்துவிட்டு போய்விட்டார். வாங்கிய வாஸ்வானி இறைவன் முன்னிலையில் சிந்தித்தார், முடிவுக்கு வந்தார். அடுத்த நாள் முதல் அந்த பணத்தை வைத்து ஏராளமான ஏழை எளியவருக்கு, பசியோடு வந்தவருக்கு, அனாதை குழந்தைகளுக்கு, நொந்து போய் கிடந்த நோயாளிகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார். வாடி வதங்கி வந்தோர் அனைவரும் வயிறார உண்டு உறங்கிவிட்டு சென்றனர். உபகாரியை உளமாற வாழ்த்து விட்டு சென்றனர். சொன்னபடி பணம் கொடுத்தவர் ஆசையோடு வந்து நின்றார் அடுத்த வருடமே ஆலயத்தை பார்க்க. சாது வாஸ்வானி விளக்கினார், வாருங்கள் செல்வந்தரே, நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்துதான் ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறேன். காட்டினார், பசியால் பற்றி எரியும் வயிறுதான் அந்த ஆலயம். ஏழைகளின் வயிறுதான் ஆண்டவரின் ஆலயம், கடவுளின் ஆலயம். வந்தவர் பார்த்தார், பரவசமாகி நின்றார். இன்னொரு பை நிறைய பணத்தையும் தந்துவிட்டு போனார். அங்கே ஆலயம் கட்ட பணம் தந்தவரும் ஆலயம் கட்டியவரும் ஆலயங்களாகி நின்றார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் பரிமாறிக்கொண்டிருந்தார், பசியாறிக்கொண்டிருந்தார். கோடிக்கணக்கான குழந்தைகள் கொலை பட்டினியாய் மடிந்து போய் கிடக்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே கோவில்களா? கோமகன் அதிலே குடிகொள்வாரோ? விசுவாசிகளின் வயிறு நிரம்பினால்தானே ஆலயமும் நிரம்பும். ஆண்டவனின் அன்றாட அருள் அவர் தரும் அன்றாட உணவிலே.
2: விவிலிய தேடல்கள்.

இன்றைய திருப்பாடல் பகுதி நமக்கு சொல்லும் செய்தி என்ன? திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்வது, இஸ்ரேல் மக்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அங்கு விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை பதிவு செய்கிறது. நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட பகுதிக்கு முந்தைய வசனங்கள், முற்காலத்தில் தங்கள் மூதாதையரை இறைவன் எவ்வாறு வழிநடத்தார், பாதுகாத்தார் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஆனால் இன்றைய வசனங்களிலே முற்காலத்தில் இறைவன் செய்த வல்ல செயல்களை நினைத்து பார்த்துவிட்டு தற்போது தாங்கள் படும் துன்பங்களை, துன்பச் சூழ்நிலைகளை பின்வருமாறு எடுத்து கூறுகின்றனர். இறைவனின் பிரசன்னம் எங்களோடு இல்லை, அதனால் புறமுதுகிட்டு ஓடச் செய்தார், எதிரிகள் மற்றும் வேச்சினத்தாரின் பழிப்புரைக்கு உள்ளானோம், மானக்கேடும் அவமானமும் தங்களை மூடுகின்றது, இறுதியாக தங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் நீக்க இறைவனிடம் ஜெபிக்கின்றனர். ஆம் இறைவே சீவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருவது, நம்முடைய துன்பங்கள், அவமானங்கள், கவலைகளை பற்றி இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் எடுத்து கூறுகின்றனர். ஆனால் கடவுளை பற்றி யாரிடமும் புலம்பவில்லை, முறையிடவில்லை. நமக்கான பாடமும் இன்றைக்கு அதுவாகத்தான் இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு வரும் துன்பங்கள், கவலைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் புலம்புவர்களாக, அதுவும் கடவுளை பற்றி புலம்புவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த துன்பங்களை தர வேண்டும், எனக்கு மட்டும் இந்த துயரங்களை தர வேண்டும் என்று கடவுளை பற்றி மற்றவரிடம் நாம் முறையிடுவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கடவுளை பற்றி கடவுளோடு சொல்பவர்களாக சில நேரங்களிலே இல்லாமல் போகிறோம். நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய மாட்சி வேறு, கடவுளுடைய திட்டங்கள் வேறு என்பதை நாம் உணர மறுக்கின்றோம். இறைவேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடவுளுடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி எடுக்கணுமே தவிர, நாம் அவற்றை பற்றி புலம்பி தவித்து அதை பற்றி நாம் ஏக்கங்களோடு இருப்பது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க போவதில்லை. ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இஸ்ரேல் மக்களும் அன்றைக்கு செய்தார்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளதாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளுடைய அனுசரணை அவர்களோடு இல்லை என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்ததால் கடவுளிடம் வந்து அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தெரிவிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மற்றவர்களிடம் கடவுளை பற்றி புலம்புகின்றோம். ஆனால் நம்மை பற்றி கடவுளுக்கு தெரிந்திருந்தும் கூட நாம் எவ்வாறு கடவுளோடு அதை பகிர்வதற்கு நாம் முனைகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அது கடவுளுடைய சித்தமாக, கடவுளுடைய திருவுளமாக எண்ணி அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள், துயரங்களிலிருந்து வெளிவர முடியும். அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து தரக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதை நமக்கு இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நான் எந்த அளவிற்கு என்னுடைய துன்பங்கள், துயரங்களை ஏற்றுக்கொண்டு அது அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக, என் வழியாய் கடவுள் மற்றவர்களுக்கு ஒரு மகிமையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது அது ஒரு மிக அழகான ஏற்பாக மாறுகின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த கவலைகள், துன்பங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஐயன் வள்ளுவரணி குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். குறள் 622 சொல்லுவது போல, ஒருவனுக்கு துன்பம் வெள்ளம் போல வந்தாலும் அறிவுடைய ஒருவன் இறைவனின் பாதுகாப்பை நம்பி இறைவனிடம் வேண்டி அவரின் வழிநடத்ததின்படி செயல்படுகின்ற போது அது நீங்கிவிடும். ஆம், நாம் இறைவனுடைய பாதுகாப்பை ஏற்று
அவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற பொழுது எடுக்கின்ற பொழுதும் நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் நீங்கி இறைவனோடு பயணிக்கக்கூடிய நல்லதொரு மக்களாக வாழ்வோம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆகவே சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுபவர்களாக மாறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், கவலைகள், அவமானங்கள் கண்டு மனம் கலங்கி துவண்டு விடாமல் உம்முடைய கரங்கள் எம்மை எப்போதும் பாதுகாக்கின்றன, வழி நடத்துகின்ற என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தந்து ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.

0: செய்திகள்.
1: பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடு துறையும் ஆயர் மாமன்றத்தின் பொது செயலகமும் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூட்டியுள்ள உலகளாவிய குடும்பங்களின் சந்திப்பிற்கான ஆயத்த ஆவணமான கருப்பொருள் கட்டமைப்பை வெளியிட்டுள்ளன. 2026 ஆண்டு அக்டோபர் 7 முதல் 14 வரை வத்திக்கானில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் கிழக்கு கத்தோலிக்க திரு அவைகளின் தலைவர்களும் உலக நாடுகளின் ஆயர்கள் பேரவையின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். 2026 மார்ச் 19 அன்று திருத்தந்தை அவர்கள் அறிவித்த இந்த சந்திப்பு அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது அறிவுரை மாடலின் 10 நிறைவை முன்னிட்டு நடைபெறுகிறது. வேகமாக மாறிவரும் இன்றைய உலக சூழலில் குடும்பங்களுக்கு நற்செய்தியை இன்னும் பயனுள்ள முறையில் எடுத்து செல்வதற்கான வழிகளை அனைவரின் அனுபவங்களையும் கருத்துகளையும் கேட்டறிந்து ஆயர் மாமன்ற பணியிலான கூட்டு பகுத்தறிவின் மூலம் ஆராய்வதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கர்தினால்கள் பேரவை கூட்டத்தில் குடும்பங்களின் இன்றியமையாத பங்கை மீண்டும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், குடும்பங்கள் வலுவாக இருக்கும்போது அங்கு நல்லுறவு, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை வளர்கின்றன என்றும், குடும்பங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது அதன் தாக்கம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சில குடும்பங்களுக்கும் இந்த சந்திப்பில் பங்கேற்று தங்களது வாழ்வியல் அனுபவங்களையும் இறை நம்பிக்கை பயணத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் அறிவித்தார்.
2: கைதிகளின் மாண்பிற்கு கூடுதல் மதிப்பளிக்க வேண்டும் என்றும், நாம் கைதிகளை நடத்தும் விதம் கடவுளோடு நமக்கு இருக்கும் உறவின் அளவுகோலாகும் என்றும் கூறியுள்ள பேராயர் சாமுவேல் அவர்கள், அவர்களின் துன்பங்களை நாம் புறக்கணிப்பது கிறிஸ்துவையே புறக்கணிப்பதற்கு சமம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாத இறுதியில் வெளியிடப்பட்ட ஆயரின் அருள்பணி மடலில் கேமரூனின் நீதி மற்றும் சிறைத்துறை அமைப்புகளில் நிலவும் அமைப்பு சார்ந்த அநீதிகளை கடுமையாக கண்டித்த பேராயர் அவர்கள், சிறையில் இருந்தே நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டி, இந்த மடல் சர்ச்சையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மாறாக ஆயர் என்ற முறையில் உள்ள அக்கறை மற்றும் இரக்கத்தின் வெளிப்பாடாகவே எழுதப்பட்டது என்றும் கூறியுள்ளார். காரணமற்ற கைதுகள், இரகசிய தடுப்பு காவல்கள், தனிமை சிறைவாசம், ஊழல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் தொடர்ச்சியான மீறல்கள் ஆகியவற்றை பேராயர் அவர்கள் பகிரங்கமாக கண்டித்துள்ளார். கைது செய்வதற்கான ஆணை இல்லாமல் காவலில் வைக்கப்பட்டு காணாமல் போனவர்கள் அவல நிலையை சுட்டிக்காட்டிய பேராயர் அவர்கள், இவர்களின் குடும்பத்தினர் எவ்வித தகவலும் கிடைக்காமல் வீணாக தேடி அலைகின்றனர் என்றும் கூறியுள்ளார்.
1: கொலம்பியா ஆயர் பேரவையின் 121 நிறைவு பேரவை ஆயர் மாமன்ற மற்றும் மறைப்பணி கண்ணோட்டத்தில் குருத்துவத்திற்கான ஆரம்ப உருவாக்கம் என்ற கருப்பொருளின் கீழ் ஜூலை 6 முதல் 10 வரை போகோட்டாவில் நடைபெற்று வருகிறது. குறைந்து வரும் குருத்துவ அழைத்தல்களுக்கும் திரு அவை எதிர்கொள்ளும் புதிய சவால்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் குருத்துவ உருவாக்கத்தை வலுப்படுத்துவதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 90 ஆயர்களுடன் குருத்துவ கல்லூரிகளின் அதிபர்கள், உருவாக்க பொறுப்பாளர்கள், குருத்துவ மாணவர்கள், துறவர் ஆண்கள் மற்றும் பெண்கள், பொது நிலையினர் ஆகியோரும் பங்கேற்று எதிர்கால குருக்களை எவ்வாறு சிறப்பாக உருவாக்குவது என்பது குறித்து கேட்டறிதல், பகுத்தறிதல் மற்றும் ஆயர் மாமன்ற பாணியிலான ஒத்துழைப்பின் வழியாக கலந்துரையாடும் வருகின்றனர். குருத்துவ உருவாக்கம் என்பது அருட்பொழிவுக்கு பின்னர் தொடங்கும் ஒன்று அல்ல, அதற்கு முன்பே ஆரம்பமாகும் வாழ்நாள் முழுவதுமான பயணம் என்றும், அது எதிர்கால குருக்களின் மனிதனையும் ஆன்மீகம், அறிவாற்றல் மற்றும் மெய்ப்பு பணித்திறன் ஆகியவற்றை முழுமையாக வளர்க்க வேண்டும் என்றும் ஆயர்கள் வலியுறுத்துள்ளனர். மேலும் இன்றைய சமூக கலாச்சார, டிஜிட்டல் மற்றும் மெய்ப்பு பணிசார் சவால்களையும் உருவாக்க பணியில் கருத்தில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினர். இக்கூட்டத்தின் முக்கிய அம்சமாக குருத்துவ உருவாக்கத்திற்கான தேசிய வழிகாட்டி ஆவணமான ரேஷியோ நேஷனலிசை உலகளாவிய திரு அவையின் ஆயர் மாமன்ற பயணத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கும் பணியும் இடம்பெற்று வருகிறது.
2: ஐக்கிய நாடுகள் சிறுவர் நல அமைப்பான யூனிசெஃப் வெளியிட்டுள்ள தகவலின்படி, 2026 முதல் 6 சூடானில் நடைபெற்று வரும் ஆயுத மோதல்களால் குறைந்தது 330 குழந்தைகள் உயிரிழந்தோ அல்லது காயமடைந்தோ உள்ளனர். இதில் டார்பூர் மற்றும் கோர்டோபான் பகுதிகளில் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அல் ஒபைத் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. 2026 முதல் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் பிற தாக்குதல்களால் 35 மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 18 குழந்தைகள் உயிரிழந்ததுடன் 17 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வயது 2 முதல் 17 வரை உள்ளது. மொத்த குழந்தைகள் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்த சம்பவங்களில் ஏறக்குறைய 60 விழுக்காடு ட்ரோன் தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் சந்தைகள் சேதமடைந்துள்ளதால் அத்தியாவசிய சேவைகளும் மனிதாபிமான உதவிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அல்லோபைத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏறக்குறைய 500,000 பொதுமக்கள் ஆபத்தான சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள யூனிசெப் அமைப்பின் சூடான் பிரதிநிதி ஷெல்டன் எய்ட் அவர்கள், வன்முறை, இடம்பெயர்வு மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை ஆகியவற்றின் முடிவில்லாத சுழற்சியில் குழந்தைகள் சிக்கி தவிப்பதாக கவலை தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று மிக முக்கியமான ஒன்றை ஆர்னோல்ட் மேத்யூ என்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆங்கில எழுத்தாளராகியவர் இப்படி குறிப்பிடுகிறார், ட்ரூத் சிட்ஸ் அப்பான் த லிப்ஸ் ஆஃப் த டையிங் மென், அதாவது இறந்து கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்கு போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அவன் உண்மையை கூறுகிறான். நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே, முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நண்பர்களே, மனிதன் இறந்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாயிலே உண்மை வெளிவருகிறது என்பது எவ்வளவு கேவலமானது. மனிதர்கள் வாழப் பிறந்தவர்கள். மனிதர்கள் உண்மையின் அடிப்படையில் எப்போதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே மனிதருடைய பேச்சு எப்போதும் உண்மையின் அடிப்படையில் உண்மையை கூறுவதாக இருந்தாலன்றி அவர்களை மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது. இதோ இந்த ஆர்னால் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள், இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை குடிகொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும். எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது, முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவை சுட்டி காட்டக்கூடிய விவிலிய வசனங்கள் எல்லாம் வரலாற்று தரவுகளை, செய்திகளை கொடுக்கக்கூடிய வசனங்களாக நாம் காணுதல் மட்டும் கூடாது, அதை தாண்டி மரியா வழியாக கடவுள் எனக்கு என்னென்னவெல்லாம் செய்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா அவருடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவமும் அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் நம் கண்களுக்கு புலப்படும். நம்மில் பலர் நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப துய்த்தெறிதல் என்கின்ற மனநிலையை கூட கொண்டிருக்கலாம். துய்த்து எறிதல், பயன்படுத்தி தூக்கி எறிதல், ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை பார்க்க முடியுமா? கடவுளுடைய மீட்பர் எங்களுக்கு தேவை, எனவே அந்த மீட்பரை பெற்றுக்கொடு, பெற்றுக் கொடுத்தவுடன் அகன்று சென்று விடு என்று துய்த்து எரியக்கூடிய மனநிலையோடு மரியாவை பார்க்க முடியுமா? மரியாவுக்கு கடவுள் அத்தகைய மதிப்பைத்தான், அத்தகைய இடத்தைத்தான், அத்தகைய புகழைத்தான் கொடுத்தாரா? நிச்சயமாக கிடையாது. எனவே இந்த துய்த்தெறிதல் மனநிலையை விவிலிய மாந்தர்களை பொறுத்த மட்டில் நாம் அகற்றுவோம். அந்த மனநிலையை களைந்து அந்த நபர்களுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுக்க முன்வருவோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. கடவுள் விவிலியத்தில் தான் தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை அவருடைய பாணியில், கடவுளுடைய பாணியில் மாட்சிமை பெற செய்வது நாம் அனைவருமே அறிந்த உண்மை. நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய பாணியின்படி தான் தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அவர் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஏனோக் என்கின்ற முதுபெரும் தந்தை, தொடக்க நூல் 5:24 நாம் வாசிக்கின்றோம், ஏனோக் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஏனோக் கடவுளோடு நடந்தார் என்பதன் பொருள் என்ன? மாலையில் இருவரும் சேர்ந்து நடந்தார்களா? இல்லை. விவிலியத்தில் கடவுளோடு நடத்தல் என்பது நேர்மையான, நீதி தழுவக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடவுள் சுட்டி காட்டக்கூடிய இந்த ஏனோக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? நல்லதொரு வாழ்க்கை, முன்மாதிரிகையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் உயிரோடு கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏனோக்கை பொறுத்த மட்டில் கடவுளுடைய பாணி, கடவுளுடைய செயல் திட்டம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 11:5 நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவையும் முக்கியமானதொரு பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பாவம் இந்த உலகை நிரப்புகின்றது. இந்த பாவத்தோடு இனிமேல் மனிதர்கள் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் அவர்களை விலக்கி தூயதொரு வாழ்க்கைக்கு புதிய மக்களை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை அழைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுடைய கண்களில் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுள் நோவாவை அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்கு எவ்வாறு மாற்றிப்படுத்தினார்? புதியதொரு சந்ததிக்கு தொடக்க புள்ளியாக மாற்றுகின்றார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அழித்திருக்கலாம், அழிக்கவில்லை. இதோ என்னுடைய மகன், அவருடைய மனைவி, இதோ என்னுடைய மகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேர்மையானதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களை நான் தொடக்க புள்ளியாக வைத்து இவர்கள் வழியாக புதிதாக மாந்தர்களை நான் பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று நோவாவை சிறப்பிக்கின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பாணி. யாரை தொடக்க புள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய செயல் திட்டம். அடுத்ததாக விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த குழந்தை, அந்த குழந்தையை வாக்களித்த பொழுது ஆபிரகாமிற்கு வயது 75. தொடக்க நூல் 12:4 இதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு தான் வாக்களித்த குழந்தையை கொடுத்தார்? 25 கழித்து. ஆபிரகாமுக்கு 100 அப்பொழுதுதான் வாக்களித்த குழந்தையை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். 25 ஆபிரகாம் காத்திருக்கின்றார். தான் தேர்ந்தெடுக்க போகின்ற இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? முதிர்ந்த வயதில், அவருடைய 100 வாக்களிக்கப்பட்ட வாரிசினை கடவுள் கொடுக்கின்றார். இதை நாம் தொடக்க நூல் 21:1-5 வாசிக்கின்றோம். ஏன் 25 காத்திருக்க வைத்தார் கடவுள்? இது அவருடைய பாணி, கடவுளுடைய பாணி. நாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த 25 ஆபிரகாம் தன்னை அழைத்த, தனக்கு சுட்டி காட்டிய, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல அழைத்த கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருந்தாரா? இதுதான் கேள்வி. எதற்காக தாமதப்படுத்தினார்? அது கடவுளுடைய பாணி, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆபிரகாமை மாட்சிப்படுத்தினார். இன்று வரை நாம் நம்மை ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கையின் குழந்தைகளாக கருதுகின்றோமே, இது மிகப்பெரிய மாட்சி இல்லையா? மாட்சிதான் கடவுளுடைய பாணியில். அடுத்ததாக யாக்கோபின் மகன் யோசேப்பு தான் தேர்ந்தெடுத்த இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுக்கின்றார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் யோசேப்பை எகிப்திற்கு அழைத்து வந்து அடிமையாக அழைத்து வந்து இரண்டு முறை அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் மனைவியின் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் யோசேப்பை மாட்சிப்படுத்துகின்றார். எகிப்தின் ஆளுநராக அவரை பாரவோன் மன்னனை வைத்து நியமிக்க வைக்கின்றார். இது மாட்சி இல்லையா? எதற்காக துன்பத்திற்கு மத்தியில் அவரை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? அந்த துன்பம் இல்லாமலேயே அவரை ஆளுநராக வைத்திருக்கலாமே என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. இது கடவுளின் பாணி. அந்த துன்ப நேரத்தில் கடவுள் அவருக்கு அருகில் இருந்து அவரை அரவணைத்து எகிப்து நாட்டின் உச்சக்கட்ட பதவியை அவருக்கு கொடுக்கின்றார். இது மாட்சி இல்லையா? அடுத்ததாக தவறு செய்து திருந்திய தாவீது, அவரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றாரே கடவுள். அவருடைய அரியணை இன்று வரை நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினாரே. தவறு செய்து திருந்திய தாவீதை ஏன் கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாணியில் தாவீதின் மரபில் தான் மீட்பர் தோன்றுவார் என்று கூட கடவுள் தாவீதையும் அவருடைய குடும்பத்தினரையும் நல்லதொரு மாட்சிக்கு அழைத்து சொல்லுகின்றார். கடவுளுடைய பாணி இதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு முன்பாக மோசே, இந்த நபர் மிக மிக முக்கியமான நபர். மோசேயை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், விடுதலை பணிக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றார். 40 ஆண்டுகள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மோயிசனை வழி நடத்தி அந்த மோயிசனின் வழியாக இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உற்று நோக்குங்கள், அந்த எல்கையை மோசேயுக்கு காட்டுகின்றார். அவ்வளவுதான். இணை சட்ட நூல் என்று அழைக்கப்படக்கூடிய உப ஆகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள், இதுதான் கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அந்த நிலத்திற்குள் நீ நுழைய மாட்டாய், கண்களால் பார்த்து மகிழ்ந்து கொள் என்று கூறுகின்றார். அங்கேயே மோசே இறக்கின்றார். அந்த மலை உச்சியில் அவரை கடவுள் அடக்கம் செய்கின்றார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. இஸ்ராயேல் மக்கள் கண்களில் இருந்து கடவுள் மோயிசனை, மோசேயை மறைக்கின்றார். அவ்வளவு முக்கியமான செயலை செய்தவரை மக்களின் கண்களில் இருந்து, நினைவுகளில் இருந்து மறைக்கின்றார். அவர் புதைக்கப்பட்ட அடையாளத்தை கூட காட்டவில்லை. இயேசு தான் தேர்ந்தெடுத்த 3 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடு ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தோற்ற மாற்றம், உருமாற்றம், தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் இஸ்ராயேல் மக்களின் கண்களிலிருந்து மறைத்த மோசேயை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய பாணி தனி பாணி. கடவுளுடைய வழிமுறைகள் அவருக்கு மட்டுமே தெரிந்த வழிமுறைகள். மரியாவை கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் தொடர்ந்து சிந்திப்போம். மரியே வாழ்க.

0: செய்திகள்.
1: ஜூலை 11 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தில் ஏறக்குறைய 200 ஏழைகளுடன் இணைந்து மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உள்ளார். திருத்தந்தையுடன் மதிய உணவு என்ற இந்த நிகழ்வு படைப்பை பாதுகாப்பதற்கான திருப்புலி கொண்டாட்டத்துடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி, போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தை சுற்றி பார்வையிடுதல் மற்றும் திருத்தந்தையுடன் இணைந்து மதிய உணவு பகிர்தல் ஆகியவை நடைபெறும். 2025 தொடங்கப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வாக வளர்ந்துள்ளது. இதில் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் பங்கேற்று இயற்கையின் அழகை அனுபவிப்பதோடு திருத்தந்தையை நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். இந்த ஆண்டு நிகழ்வை லவ்தாத்தே சி உயர்கல்வி மையம், பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை மற்றும் ரோமை மறை மாவட்டம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. லவ்தாத்தே சி உயர்கல்வி மையத்தின் இயக்குநர் கர்தினால் ஃபாபியோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பதும் மனிதரை பாதுகாப்பதும் ஒரே திருப்பணியாகும் என்று தெரிவித்தார். பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மார்டின் தி சான் மார்டின் அவர்கள், உண்மையான பிறரன்பு பணி என்பது நெருக்கம், சந்திப்பு மற்றும் பகிர்வின் வழியாக வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார்.
2: காஸ்தல் கந்தோல்போவில் கோடைகால ஓய்வை மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் இந்த காலத்தை செலவிடுவார் என்று புனித தாமஸ் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை ததேயூஸ் ரோஸ்மஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், திருத்தந்தை அப்போஸ்தலர் மாளிகையின் பால்கனியில் இருந்து தன்னையும் பங்கு மக்களையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியது எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அதேவேளை, இது பங்கு தளத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அழகிய செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு காஸ்தல் கந்தோல்போ வருகை முழுமையாக ஓய்வுக்காகவே அமைந்துள்ளது என்றும், திருத்தந்தை தாமே ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சிக்காக இந்த நாட்களை செலவிட விரும்புவதாக தெரிவித்திருப்பதாகவும் பங்கு தந்தை தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்த அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், கடந்த ஓராண்டாக திருத்தந்தை அடிக்கடி காஸ்தல் கந்தோல்போவிற்கு வந்தபோது பலமுறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரது தந்தை போன்ற அன்பையும் நெருக்கத்தையும் உணர முடிந்த எடுத்துக்காட்டினார்.
1: மத்திய கிழக்கில் அமைந்துள்ள, முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியான மேற்கு கரையில் உள்ள, முற்றிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழும் கடைசி பாலஸ்தீனிய கிராமமான தைபே பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தரப்பினர் சட்டவிரோத முகாம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதாக அங்குள்ள அருள்பணியாளர் பஷார் பவாத்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜபால் அல் மசிஸ் பகுதியில் அமையவிருக்கும் இந்த முகாம் மக்கள் குடியிருக்கும் வீடுகள் மிக அருகிலேயே உள்ளது என்றும், இதனால் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும், தங்களது விவசாய நிலங்கள் மற்றும் கோழி பண்ணைகளுக்கான வழிகள் பறிபோகலாம் என்றும் உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். கிராம மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும் கட்டாயத்தை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும், இதனால் அவர்கள் நிலத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க முயல்கிறார்கள் என்றும் அருள்பணி பவாத்லே அவர்கள் எச்சரித்துள்ளார். பல்வேறு நாடுகளின் தூதர்கள், திரு அவை தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு பிரதிநிதிகளிடம் பல மாதங்களாக முறையிட்ட போதிலும் வன்முறைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் அருள்பணி பவாத்லே அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
2: மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியிலும் கத்தோலிக்க திரு அவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறை மாவட்டத்திற்கு உள்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் ஃபெலிக்ஸ் லியான் கென் தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள்பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600 மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதி பூசுதல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள், இந்த புதிய பங்கு மறை மாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்கு தந்தையாக அருள்பணி சில்வஸ்டர் பான் வாங் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்க உள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி, அருட்சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலையமறை மாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 ராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக 1,000,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறை மாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று மிக முக்கியமான ஒன்றை ஆர்னோல்ட் மேத்யூ என்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆங்கில எழுத்தாளராகியவர் இப்படி குறிப்பிடுகிறார், ட்ரூத் சிட்ஸ் அப்பான் த லிப்ஸ் ஆஃப் த டயிங் மென், அதாவது இறந்து கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்கு போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அவன் உண்மையை கூறுகிறான். நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே, முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நண்பர்களே, மனிதன் இறந்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாயிலே உண்மை வெளிவருகிறது என்பது எவ்வளவு கேவலமானது! மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். மனிதர்கள் உண்மையின் அடிப்படையில் எப்போதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே மனிதருடைய பேச்சு எப்போதும் உண்மையின் அடிப்படையில் உண்மையை கூறுவதாக இருந்தாலன்றி அவர்களை மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது. இதோ இந்த ஆர்னால்ட் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள், இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை குடிகொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும். எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது! முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவை சுட்டி காட்டக்கூடிய விவிலிய வசனங்கள் எல்லாம் வரலாற்று தரவுகளை, செய்திகளை கொடுக்கக்கூடிய வசனங்களாக நாம் காணுதல் மட்டும் கூடாது, அதை தாண்டி மரியா வழியாக கடவுள் எனக்கு என்னென்னவெல்லாம் செய்தார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா அவருடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவமும் அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் நம் கண்களுக்கு புலப்படும். நம்மில் பலர் நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப துய்த்தெறிதல் என்கின்ற மனநிலையை கூட கொண்டிருக்கலாம். துய்த்து எறிதல், பயன்படுத்தி தூக்கி எறிதல், ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை பார்க்க முடியுமா? கடவுளுடைய மீட்பர் எங்களுக்கு தேவை, எனவே அந்த மீட்பரை பெற்றுக்கொடு, பெற்றுக் கொடுத்தவுடன் அகன்று சென்று விடு என்று துய்த்து எரியக்கூடிய மனநிலையோடு மரியாவை பார்க்க முடியுமா? மரியாவுக்கு கடவுள் அத்தகைய மதிப்பைத்தான், அத்தகைய இடத்தைத்தான், அத்தகைய புகழைத்தான் கொடுத்தாரா? நிச்சயமாக கிடையாது. எனவே இந்த துய்த்தெறிதல் மனநிலையை விவிலிய மாந்தர்களை பொறுத்த மட்டில் நாம் அகற்றுவோம். அந்த மனநிலையை களைந்து அந்த நபர்களுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுக்க முன்வருவோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. கடவுள் விவிலியத்தில் தான் தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை அவருடைய பாணியில், கடவுளுடைய பாணியில் மாட்சிமை பெற செய்வது நாம் அனைவருமே அறிந்த உண்மை. நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய பாணியின்படி தான் தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அவர் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஏனோக் என்கின்ற முதுபெரும் தந்தை, தொடக்க நூல் 5:24 நாம் வாசிக்கின்றோம், ஏனோக் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஏனோக் கடவுளோடு நடந்தார் என்பதன் பொருள் என்ன? மாலையில் இருவரும் சேர்ந்து நடந்தார்களா? இல்லை. விவிலியத்தில் கடவுளோடு நடத்தல் என்பது நேர்மையான, நீதி தழுவக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடவுள் சுட்டி காட்டக்கூடிய இந்த ஏனோக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? நல்லதொரு வாழ்க்கை, முன்மாதிரிகையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் உயிரோடு கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏனோக்கை பொறுத்த மட்டில் கடவுளுடைய பாணி, கடவுளுடைய செயல் திட்டம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 11:5 நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவையும் முக்கியமானதொரு பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பாவம் இந்த உலகை நிரப்புகின்றது. இந்த பாவத்தோடு இனிமேல் மனிதர்கள் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் அவர்களை விலக்கி தூயதொரு வாழ்க்கைக்கு புதிய மக்களை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை அழைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுடைய கண்களில் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுள் நோவாவை அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்கு எவ்வாறு மாற்றிப்படுத்தினார்? புதியதொரு சந்ததிக்கு தொடக்க புள்ளியாக மாற்றுகின்றார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அழித்திருக்கலாம், அழிக்கவில்லை. இதோ என்னுடைய மகன், அவருடைய மனைவி, இதோ என்னுடைய மகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேர்மையானதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களை நான் தொடக்க புள்ளியாக வைத்து இவர்கள் வழியாக புதிதாக மாந்தர்களை நான் பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று நோவாவை சிறப்பிக்கின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பாணி. யாரை தொடக்க புள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய செயல் திட்டம். அடுத்ததாக விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த குழந்தை, அந்த குழந்தையை வாக்களித்த பொழுது ஆபிரகாமிற்கு வயது 75. தொடக்க நூல் 12:4 இதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு தான் வாக்களித்த குழந்தையை கொடுத்தார்? 25 கழித்து. ஆபிரகாமுக்கு 100 அப்பொழுதுதான் வாக்களித்த குழந்தையை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். 25 ஆபிரகாம் காத்திருக்கின்றார். தான் தேர்ந்தெடுக்க போகின்ற இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? முதிர்ந்த வயதில், அவருடைய 100 வாக்களிக்கப்பட்ட வாரிசினை கடவுள் கொடுக்கின்றார். இதை நாம் தொடக்க நூல் 21:1-5 வாசிக்கின்றோம். ஏன் 25 காத்திருக்க வைத்தார் கடவுள்? இது அவருடைய பாணி, கடவுளுடைய பாணி. நாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த 25 ஆபிரகாம் தன்னை அழைத்த, தனக்கு சுட்டி காட்டிய, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல அழைத்த கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருந்தாரா? இதுதான் கேள்வி. எதற்காக தாமதப்படுத்தினார்? அது கடவுளுடைய பாணி, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆபிரகாமை மாட்சிப்படுத்தினார். இன்று வரை நாம் நம்மை ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கையின் குழந்தைகளாக கருதுகின்றோமே, இது மிகப்பெரிய மாட்சி இல்லையா? மாட்சிதான் கடவுளுடைய வாணியில். அடுத்ததாக யாக்கோபின் மகன் யோசேப்பு தான் தேர்ந்தெடுத்த இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுக்கின்றார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் யோசேப்பை எகிப்திற்கு அழைத்து வந்து அடிமையாக அழைத்து வந்து இரண்டு முறை அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் மனைவியின் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் யோசேப்பை மாட்சிப்படுத்துகின்றார். எகிப்தின் ஆளுநராக அவரை பாரவோன் மன்னனை வைத்து நியமிக்க வைக்கின்றார். இது மாட்சி இல்லையா? எதற்காக துன்பத்திற்கு மத்தியில் அவரை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? அந்த துன்பம் இல்லாமலேயே அவரை ஆளுநராக வைத்திருக்கலாமே என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. இது கடவுளின் பாணி. அந்த துன்ப நேரத்தில் கடவுள் அவருக்கு அருகில் இருந்து அவரை அரவணைத்து எகிப்து நாட்டின் உச்சக்கட்ட பதவியை அவருக்கு கொடுக்கின்றார். இது மாட்சி இல்லையா? அடுத்ததாக தவறு செய்து திருந்திய தாவீது, அவரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றாரே கடவுள். அவருடைய அரியணை இன்று வரை நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினாரே. தவறு செய்து திருந்திய தாவீதை ஏன் கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாணியில் தாவீதின் மரபில் தான் மீட்பர் தோன்றுவார் என்று கூட கடவுள் தாவீதையும் அவருடைய குடும்பத்தினரையும் நல்லதொரு மாட்சிக்கு அழைத்து சொல்லுகின்றார். கடவுளுடைய பாணி இதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு முன்பாக மோசே, இந்த நபர் மிக மிக முக்கியமான நபர். மோசேயை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், விடுதலை பணிக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றார். 40 ஆண்டுகள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மோயிசனை வழி நடத்தி அந்த மோயிசனின் வழியாக இஸ்ராயேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உற்று நோக்குங்கள், அந்த எல்கையை மோசேயுக்கு காட்டுகின்றார். அவ்வளவுதான். இணை சட்ட நூல் என்று அழைக்கப்படக்கூடிய உப ஆகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள், இதுதான் கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அந்த நிலத்திற்குள் நீ நுழைய மாட்டாய், கண்களால் பார்த்து மகிழ்ந்து கொள் என்று கூறுகின்றார். அங்கேயே மோசே இறக்கின்றார். அந்த மலை உச்சியில் அவரை கடவுள் அடக்கம் செய்கின்றார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. இஸ்ராயேல் மக்கள் கண்களில் இருந்து கடவுள் மோயிசனை, மோசேயை மறைக்கின்றார். அவ்வளவு முக்கியமான செயலை செய்தவரை மக்களின் கண்களில் இருந்து, நினைவுகளில் இருந்து மறைக்கின்றார். அவர் புதைக்கப்பட்ட அடையாளத்தை கூட காட்டவில்லை. இயேசு தான் தேர்ந்தெடுத்த 3 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடு ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தோற்ற மாற்றம், உருமாற்றம், தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் இஸ்ராயேல் மக்களின் கண்களிலிருந்து மறைத்த மோசேயை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய பாணி தனி பாணி. கடவுளுடைய வழிமுறைகள் அவருக்கு மட்டுமே தெரிந்த வழிமுறைகள். மரியாவை கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் தொடர்ந்து சிந்திப்போம். மரியே வாழ்க.

0: செய்திகள்.
1: ஜூலை 11 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாத்தேசி வளாகத்தில் ஏறக்குறைய 200 ஏழைகளுடன் இணைந்து மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உள்ளார். திருத்தந்தையுடன் மதிய உணவு என்ற இந்த நிகழ்வு படைப்பை பாதுகாப்பதற்கான திருப்பலி கொண்டாட்டத்துடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி, போர்கோ லவ்தாத்தேசி வளாகத்தை சுற்றி பார்வையிடுதல் மற்றும் திருத்தந்தையுடன் இணைந்து மதிய உணவு பகிர்தல் ஆகியவை நடைபெறும். 2025 தொடங்கப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வாக வளர்ந்துள்ளது. இதில் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் பங்கேற்று இயற்கையின் அழகை அனுபவிப்பதோடு திருத்தந்தையை நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். இந்த ஆண்டு நிகழ்வை லவ்தாத்தேசி உயர்கல்வி மையம், பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை மற்றும் ரோமை மறை மாவட்டம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. லவ்தாத்தேசி உயர்கல்வி மையத்தின் இயக்குநர் கர்தினால் ஃபாபியோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பதும் மனிதரை பாதுகாப்பதும் ஒரே திருப்பணியாகும் என்று தெரிவித்தார். பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மார்டின் டி சான் மார்டின் அவர்கள் உண்மையான பிறரன்பு பணி என்பது நெருக்கம், சந்திப்பு மற்றும் பகிர்வின் வழியாக வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார்.
2: காஸ்தல் கந்தோல்போவில் கோடைகால ஓய்வை மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் இந்த காலத்தை செலவிடுவார் என்று புனித தாமஸ் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை ததேயுஸ் ரோஸ்மஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், திருத்தந்தை அப்போஸ்தலர் மாளிகையின் பால்கனியில் இருந்து தன்னையும் பங்கு மக்களையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியது எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அதே வேளை, இது பங்கு தளத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அழகிய செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு காஸ்தல் கந்தோல்போ வருகை முழுமையாக ஓய்வுக்காகவே அமைந்துள்ளது என்றும், திருத்தந்தை தாமே ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சிக்காக இந்த நாட்களை செலவிட விரும்புவதாக தெரிவித்திருப்பதாகவும் பங்கு தந்தை தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்த அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், கடந்த ஓராண்டாக திருத்தந்தை அடிக்கடி காஸ்தல் கந்தோல்போவிற்கு வந்தபோது பலமுறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரது தந்தை போன்ற அன்பையும் நெருக்கத்தையும் உணர முடிந்ததாக எடுத்துக்காட்டினார்.
1: மத்திய கிழக்கில் அமைந்துள்ள, முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியான மேற்கு கரையில் உள்ள, முற்றிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழும் கடைசி பாலஸ்தீனிய கிராமமான தைபே பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தரப்பினர் சட்டவிரோத முகாம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதாக அங்குள்ள அருள் பணியாளர் பஷார் பவாத்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜபால் அல் மசிஸ் பகுதியில் அமையவிருக்கும் இந்த முகாம் மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு மிக அருகிலேயே உள்ளது என்றும், இதனால் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்க

0: யிலும் கத்தோலிக்க திரு அவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறை மாவட்டத்திற்கு உள்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் ஃபெலிக்ஸ் லியான் கென்தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள்பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600 மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதிப்பூஸ்தல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள் இந்த புதிய பங்கு மறை மாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்கு தந்தையாக அருள்பணி சில்வஸ்டர் பான்வாங் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்க உள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி அருட்சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலையமறை மாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 ராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக 1,000,000+ மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறை மாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.